0: தேனிசையரங்கம்
1: தேனிசை தேனிசை அரங்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5 நாடிய போட்டோ பகேட்ஸ் 91.6 எப்பன்பள்ளி வரிசைகளிலும் காலை தோறும் 7 முதல் 8 வரை உங்கள் தேனி சரகம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக காலை தோறும் இதே நேரத்தில் சேனல் உங்களின் வழக்கங்கள் விருப்பமான இனிய பாடல்களை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். இன்றைக்கு புதன்கிழமை, ஜூலை மாதம் 15 வாழ்க்கையில் கிடைப்படை அனுபவியுங்கள், கிடைக்காததை ரசியுங்கள், இழந்ததை உணருங்கள், பிடித்தடை விரும்புங்கள், பேராசையை தவறுங்கள், படிய நினைவுகளை நினைத்து மகிழுங்கள், வாழ்க்கை இணைக்கவும்.

0: RM Free Vanuli.
1: இன்றைய காலை சிந்தனை. வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும், வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும், சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறந்து விடுவது போல், தன் நம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறந்து போகும். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டில் செப்டம்பர் மாதத்தில் 9ஆம் தேதி வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். படத்தின் பெயர் ஆசை. இயக்குனர் வசந்த் அவருக்கு திரைப்படத்தில் நடிகர் தல, அஜித்குமார் மேலும் நடிகை சுகலட்சுமி ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரத்தில் நடித்திருந்தனர். இந்த திரைப்படம் சிமித்தவர் தேனிசை தென்றல் தேவா அவர்கள். பாட்டுக்கு குரல் தருகின்றவர் உன்னகிருஷ்ணன்.

0: எவ்வளவு செல்வமும் அறிவும் பதவியும் இருந்தாலும் பணிவுடன் இருக்க வேண்டும். தற்பெருமை மனிதனை வெற்றி அடைய செய்யும் பணிவு உயர்வை தரும். தற்பெருமையே வடங்கள், பணிவே மனிதனின் உண்மையான பெருமை. ஹியூமிலிட்டி இஸ் குட் ஃபார் எவ்ரி ஒன். ஃபார் த வேர்ல்ட் இட் இஸ் அன் ஆடட் ட்ரூத்.
1: Evergreen songs with RJ Sundaram on Tenisi Arangam.

0: உங்கள் விருப்பமான உங்கள் விருப்பமான தேனி சருகம் மாதி காலை தோறும் உங்களுக்காக உங்களை முழுக்க உங்களை சபையிடம் 8 மணி வரை இன்றைக்கு புதன்கிழமை ஜூலை மாதம் 15ஆம் தேதி அனைவருக்கும் இனிமையான நாள் மார்னிங் வண்டர்ஃபுல் டே.
1: With RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Jani Sayaranga.

அனைவருக்கும் எமது ஆர்என் ஃப்ரீவாந்தொண்டியில் வழக்கமாக இந்த அதிகாலியில் வருக வருக என்ற அன்புடன் நாம் நல்வரவேற்கின்றோம். சரி, நீங்கள் யாவரும் மலம் என்று நம்புகின்றோம். இந்த குளிர்காலத்திலே சூரியன் தோழதை உடைக்கின்ற மேலும் சில இடத்தில் நமது நாட்டில் மழை பெய்கின்றது. ரொம்ப குளிர் அல்லவா? எனவே எங்கு போனாலும் பஞ்சம் அணிக்க போத நீங்கள் போங்க. இந்த நாள் மகிழ்வான நாளாக அமையின் இனிய நல் வாழ்த்துக்கள்.

0: இந்த புதிய காலை உங்கள் மனதில் புதிய நம்பிக்கையும் உங்கள் வாழ்வில் புதிய வெற்றிகளும் வளரட்டும். நேற்று நடந்த சிரமங்களை மறந்து ஆமாம் இன்றைய நாளை புன்னகையுடன் நாம் தொடங்குகின்றோம். இன்றைக்கு நீங்கள் செல்லும் இடமெல்லாம் மகிழ்ச்சியும் செய்யும் செயல்களெல்லாம் வெற்றியும் உங்களை தொடரத்தும் சிறிய நல்ல செயல் கூட ஒருவரின் நாளை அழகாக்கும் என்பதையும் மறந்து விடாதீர்கள்.
1: Free, honorary.

காலை பொழுதின் குளிர்ந்த தென்றல் போல உங்கள் மனமும் புத்துணர்ச்சியுடன் இருக்கட்டும். சூரியன் ஒவ்வொரு நாளும் புதிய ஒளியை வழங்குவது போல இந்த நாளும் உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையையும் புதிய வாய்ப்புகளையும் கொண்டு வரட்டும். வாழ்க்கையில் வெற்றி பெறுவது பெரிய செயல்.

பாடல்களில் மட்டுமல்ல அன்றாடம் செய்யும் சிறிய நல்ல பழக்கங்களாலும் கூட ஒரு புன்னகை, ஓர் இனிய வார்த்தை, ஓர் உதவும் மனப்பான்மை இவை அனைத்தும் நம் நாளை ஆர்த்தமுள்ளதாக்கும்.

0: more happy returns of the day.
1: இன்றுக்கு புதன்கிழமை ஜூலை மாதம் படி 5ஆம் தேதி அடுத்த உடனே நாம் மணிக்கவும் இன்றைக்கு ஸ்னல்லி ரோஜில் பசுக்கும் திரு பாலன் சுப்பிரமணியம் அவரது பிறந்த விழாவை கொண்டு அடைக்கிறார். மேலும் நவீதா ருமேசா கத்ரேஸ் வசம்பா மெவீன ஷிலாதேவி திரவியம் வியாந்த செல்வம் நந்தா ஆகியோரின் சார்பில் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். அடுத்த பாடலினை நம் ஐலன்ஸ் ஃபினிக்ஸ் வசிக்கும் திரு தவிழன் திருமதி பூஜா முந்தியன் அவர்களுடைய திருமண நிறுவனத்தை நம் அன்போடன் வழங்குகிறோம். மேலும் செடியன் தக்ஷணா தர்மா ராஜம்பா சச்சு விஜயன் விம்லா பாடி சுந்தரி ஜொவ்வானன் மெவின் கலைவாணி மேலும் குத்தோரை சேர்ந்த வெங்கதள பிள்ளை குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக எந்த பாடலையும் நாம் ஹரிபேத சோங்கி ஊரைச் சேர்ந்த அம்மாலா மேலும் விகன் சவீதா நெல்வானா விதிஷினி தவிஷினி கேவிஷினி ஆகியோருக்கும் அம்புடன் நாம் வணங்குகின்றோம்.
2: Free, Bonnulli. Free, Bonnulli.

அம்பர்களே, இன்றைய இனிய பயணத்தில் எங்களுடன் இணைந்து உங்கள் அன்பையும் நேரத்தையும் பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் ஈரியம் கணிந்த நன்றிகள். கண்டிப்பாக மேடம் சந்திப்போம். அல்லது நாளைக்கு இதே நேரத்தில் இதே அவள் ஸ்ரீவாந்தோடைய அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.